மானந்தருக்கு உதிரா சேர்ந்த ஆசனத்தியாகோ திரங்கசந்தனா கீது ஒரு மனமாங்க ஆபிஷோடு பேந்தி கரஹோ சாசங் அகன் சாகர் தரஹோ அர்த்தன்கே பரலிஹோ பண்டார் நானகர் பூரே நமஸ்கார் கேம குஷல சகஜ ஆனந்த